பவித்திரே பர்த்தி சே அதி சே அதி சே அக்ரி சே பகவதி சாந்தவை பிரசாத் கஹதே கேயா சேஜ தேசே கேயா பிஜ பிஹசே கேயா காஞ்ச கர்மே கேயா பஜ பரமே.